அனந்த சத்குண பரிபூர்ணுடையன பரமா பரிபூர்ண ரூபம் ஸ்ரீமன் நாராயணுடு. சகல வேத பிரதிபாதித தத்துவஸ்வரூபம் ஸ்ரீமன் நாராயணுடு. சகல சாஸ்திராலு ராமாயண மகாபாரத பாகவதாதி புராணாலு ஸ்ரீ ராமாயண் ஸ்ரீ நா ஸ்ரீமன் நாராயணுடைய சர்வோத்தமுடனி சாட்டுத்துனை அனே பிரபோதாన్ని அந்தించేటందుకు యుగ యుగాలుగా అవతారములు దాల్చుతున్నటువంటి జగత్ప్రాణుడు మహాబలుడు అయిన వాయుదేవుడే శ్రీ మధ్వాచార్యులు జగద్గురువర్యులు.